கொண்டாங்கோரு மழை வந்தி வளவில் வரவுணையாரு வாடை ஞானுரா வள ஞாபகி மனுழு உண்டாங்கோரு உடங்கோரு மழை எங்களா எங்க எங்க மனு முருகாரி முழுங்காயி துடவா நனு வநேரே